0: பலே பலே மகாடி ஓய் பங்காரு நா சாமி ஓய் நீ மகசிறி குலாமுனே நீ அனநிதானனாய்
1: I don't know what you say.
0: Telling